நான் கொய்யா நவுசு மேரையா தெரித்தான் சொகோப்பு தெமா தெமையாக்கா கையரோ மெத்தரோ புவா கையா அப்பைஸ் அனவுசு யோன் தாப்போ ஐக்கா கோக்குரோ அனத்தான் டெய்டெய் ஆரோனன் டெய்டெய் இத்தங்கின் தெப்போ அவக்கியாக்கினா தினஸ் தெத்தரி தெமானே தெசிப்பு அப்பைஸ் தெக்கப்பு கையேசன் கேக்கா வித்தியனா நிப்பகந்தாயின் தெத்தாபெஸ் தெப்பி மேவன் சூன் ஓவ தெங்கா ஒபி மோனோவா எவெனிர பத்தனா இத்தங்கின் தெப்பு தெவேவே தெமைரும் தேத்துவா பொந்தன பயின்சி சுவரோயின கொயிரா பனான் பூனா

போன் பாய் கக்குவான் மெகரவாவதன் தெம்மாகுரி அவை தா பெருகி ஐ காபேஸ் ஒயரங்கினி பேபெத்து இரவு யகாரு பான ஒயக்குவான் குவா என பேபெத்து என பெத்தியக்கு தோத்தோன கிண்ணனு ஒயன பெய் சீன பெத்து மனிங்க பனசிர அத்தா தரையிர பச்சிரா அரோர நிகாய் தரைய ரகாங்க நாக்கிய தெமனி அவா தையா தேய் நான் அவன் தேக காரு அவன மிகின்ன அத்தே மெங்கன கோத்தகித்து தங்கிர அவ பொன்னக்கு கொனானி மனிங்க அத்தே தெம்மனிங்க பொங்கே ஒய் கவுங்க கமி காரு மெசின ஐ கமாயன் தெக தெக கெங்கோய் தெகரோ கெத்து சின ஐய கேத்துவம் மெகோ கை கவான சிம் சிங்கோய் கெத்தோங்கோய குகாரி கிட கே நசிம் இன்னொன்னு நம்பி உசு ஏமாய்ஸ் காயின கதையா அண்ணானி மேவத்தை மினிசின் தெப்போங்கையோ ஓ கதைய கரோவரை தக்கி மேமூசு திகதிகம் என்னசிம் ஓ சுவங்கிய பாவர திராயன மெகின் ஓங்கோராயிரோன் ஓ தை சிறு புரை அம்மா தாய் தப்பித்தை ஓ ஆகி காவக்கின தெமன் என்ன ஆகி தங்கிர தெப்பின் தங்கிர புபுர மே அத்தங்கிர அறத்தை இரறிக்கிய கை காரோங்கிற சிவண்டேன பெண்ண தைய பையை அறத்தை நிபுன் தெரியக்கு நீரான பெய்போ நீரோவா தெகரு ஏபேஸ் திரவாவத்தகி சினிபுன் தகாங்கிறோமா எனக்கு கொண்டாணி கேவிய குறகைன மிரவாவத்த நான் நகொன் முயங்க சிவாம் காங்காங்க நகொந்தனி கொன் மெகின் தத்தரு நகொந்து வாரே நோரி காங்காங்க நம் ஆதிமெத்து ஐயமோ மே பாசிச்சு எக்க காவக்கிய தாக்கின பங்கன ஆயிந்துவாக்கினு குற குற தெகரு நன ஐயமோ அவனன மெகின் அவத்தேய் அனபுண்டி கிரகின வெந்த மெகின தெம்மிங்க ராய் தெம்மெனோ ஆத்தியகுரே தெம்மையின ஏறவு எக்கிரகையா தேய் ஐக்கா ஆனி மெகின ஒயின்னையா கொனப்பை அத்தேய் ஐக்கா குற குற மெனு கொனப்பை ஐக்கை அனகரி கிரகிய தெம்யூனிட்டி ஏ மேவுரையிரை ஆனி குற குற ஓ கொம்யூனிட்டி ஐக்கா மேவுரையிரை மெனு குற குற ஐக்கை அனகரி கிரகிய ஆனி கத்திய தெய்ங்காப்பும் ஏ தமேரு அருகி நகொன் நெங்காய் தெய்ங்காப்பும் ஏய் ஓசரிணிய தித்தோத்தானகிந்தனு யோந்தோன் சகதிமெத்துவ திரீத்தகிய தமேருவ ந கொஞ்சியகி கபிரு ஓசரிணிய தித்தங்கிர எங்கே கன சகுவ தெவுசு சகிசியரதவோ எஸ்மே கண்ண தெவுசு பொந்தித்தவோ அரியம்மனு பொங்கியகி மெய்யை தியனுவன் மேவ் கம்னத்திகிரோய் நம் எப்போங்கையோ ஓய் பியரிகி தெப்போங்கேய் பத்தெப்போங்க அகக்கானு எஸ்வ பெனிபென் ஓமேனு கோனகி முயங்க மீன் தியோதா தகரினே ஆதேனா.